0: மாதிரி மலையாளம்லாம் இது தீபி நீ பாஷலோ
1: மதுரம்
0: మరి చేదు చేదు చేదు చేదు.